தசி குரு கச்சிதையோ சுத்தரிதாங்க சிதையோ சுத்தரிதாங்க நம்பி பந்தவளு தாயிம்பூ கேடியாதங்க இம்பூ கேடியாதங்க ಚಡಪಡಿಸ್ಯಾಳು ಎಂಥ ಘಾತಾತೋ ತಡಪಡಿಸ್ಯಾಳು ಇದು ಏನಾತೋ ಯಾವ ದೇಶದ ರಮಣ ಬಂದು ಏನ ಮೋಸವ ಮಾಡಿದ ಯಾವ ದೇಶದ ರಮಣ ಬಂದು ಕ್ವಾಟ್ಯಾಗಿ